0: லங்காவை விழாவின் சவசு துணாயி விசாய்
1: லைவ் FM.LK
2: www.liveFM.LK ஹித பீனவன ராசா
3: Live FM.LK